0: கட்சிட்டு போயிட்டு ப்ராக்கத்தை கட்சிட்டு போயிட்டு தம்பிள் டீதெல்லாம் சக்சஸ்யா தம் தக்கனா மக்கா சாயாங் ஐ கிட்ட கனலாம் டுலு யா யங் சாந்திக் தன் கம்பிங் இன்னும்
1: சாராக்கா அவசிக்கா ஜாஸ்மின்கா அவுடன்கா ஜானும்கா
0: Selalu jangan ketampil siapa ya Kak Diba?
2: Adik-adik dan adik-adik yang ada di studio dan di rumah, kita nikmati nih penampilan dari TK 17 Agustus dengan penampilan orang pandai. Mana nih aplausnya?